0: அடி முந்திடனே தரிசுவ கொரளலி ஜெயமாலே
1: ஜெயமாலே ஜெயமாலே ஜெயமாலே
0: சிவபாகத நரகேசரி பொன்னாடனு ஆளே ஈ வைபவ விஜயோ நதி ராஜேஸ்வரி லீலே
1: ஈ வைபவ